மந்தர பூ முந்து கண்டு நெஞ்சில் ஒரு கிடையாத பூண்டு மந்தனேறி வந்து நின்று முத்து பூ மாறன் பாட்டும் பூத்துமாறி எட்டி நின்று உங்களை மாறன்.

0: ఉపకారాలు ஜெயின் பண்ணி
1: கிளாஸ்ல இருந்தாலும் நாட்டகத்தை ஜெயின் பண்ணி

0: நம்ம நம்ம மெதுடு சுருக்காது ஆக்டிவிட்டிஸ் சர்டிஃபிகேட் தொடக்கம் தான் நம்ம மெதுடு சுருக்காது போது நம்ம ஆத்மீக மதத்தை போக்கு அந்த விசாரம் ரொம்ப இப்போ புரிஞ்சிருப்போம். நமஸ்தே, ஹலோ, நன்றி. நமஸ்தே,
1: நமஸ்தே.
0: மதத்தை பத்தினா சுமார் நான் இனித்த நம்ம விசார இனித்த பாத்திரம் விசாரம் மதத்தை பத்தின விசாரம்

0: கொட்டினார் கைசாரி நக்கன் தபச்சியே கையில என் குழு கோட்டி செல்ல எறிய போல அரசு வரக்குள்ளாக்கி குளேது
1: தெரியும்
2: கோட்டி
0: பட்டேலா.

0: ரம்யா பி சிரோடு மிரகல வஞ்சி மூஜினே பிரசஸ்தி பைதிண்டு கரிவர்ஷல கிளையரை புற நம்ம ஆத்மீரேகு ஈ நாடக ஸ்பர்தையுடைய பூமான பைதினைன்னு எங்களை தூத்த சம்பிரமிசத மொகலை பூரா அபிநந்தனை பனொந்து கண்டித்த யானு ஹெச்சு கால விளம்பமல் பந்தே மாத்திரைகள பிசுத்த சுபாஷயனு கோருந்தோ என்ன ரெண்டு பாத்திரனு உந்தவே மாத்திரைகள சொல்மேலோ
1: ಇತ್ತಿನೇಟ ಇಂಚಿಪ್ಪ ತುಳು ಕೂಟ ಕುಡ್ಲ ಮೊಕಲ್ನ ವತ್ತಿಡ್ದು ಮಹತೋಭಾರ ಶ್ರೀ ಮಂಗಳಾದೇವಿ ದೇವಸ್ಥಾನದ ಸಭಾಂಗಣಡು ನಡತಿನ ಬಿಸು ಪರ್ಬ ಸಂಭ್ರಮೋ ರಡ್ ಸಾರತ್ತ ಇರುವತ್ತಾಜಿ ಈ ಲೇಸಿಡ್ ಡಾಕ್ಟರ್ ಮಾಧವ ಎಂ ಕೆ ಮೆರಿನ ಪಾತಿರ ಕೇಂಡರು.

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துள்ள நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

0: செங்குழு கோட்டி சென்னை மூறு அரசு பலட்டுள்ள குளேரு
1: எங்களுக்கு ஏறுந்து நிக்கலு தெரியும் அப்பகா
2: கோடி சென்னை.

0: ஆக்கலை. எங்களை பாரியும் அகங்கார பயத்திலையா தானே எங்களுக்கு கால சீமை தான் மூலதாக்கு எங்களை என்ன மறத்துது
1: நீர்ந்தாங்க.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.